நாதிருதிருதையும் தன்னன தோம் ததரதனி நாதிருதிருதோம் நாதிருதிருதோம் திருத்தெல்லா நாதிருதிருதோம் நாதிருதிருதோம் திருத்தெல்லா நாதிருதிருதோம்.